0: நிகழ்ச்சியில் அடுத்து தெய்வம் படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களே, சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருப்பது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. தொடக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

நேரம் 6:35. ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்து சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்

0: தேனிசை கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதிச்சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 தேதிக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை

0: இடம்பெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழக முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலகோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆத் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை, பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேல் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை கேட்கலாம், ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் வசுந்தரா ராஜகோபால் அவர்களின் பாட்டு கேட்கலாம், கல்யாணி சங்கர் அவர்கள் வயலின், பி பி வி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் ஓலையில் உறங்கும் வரலாறு எஸ் உத்ரா வழங்கும் உரை, மயக்கத்தை மறுப்போம் மனிதத்தை காப்போம், சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நாளை முன்னிட்டு வி காவ்யா வழங்கும் உரை, ஊமை எதிரி சிறுநீரக பாதிப்பு உரை வழங்குபவர் எம் மும்தாஜ், இவை யாவும் 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேல் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి మధ్యాహ్నం 12:30 వింటారు.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள், பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியும் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவில்

0: கொண்டாடப்பட இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் ஜூலை 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த மே மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவான லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

0: சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25, 14 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. புதுப்பாடகன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: சில நொடிகளில் தொடர்வது ஆ சவேரே டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக மாஸ்டர் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், விஜய், அனிருத் ரவிச்சந்தர்.

0: ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து டெடி படத்திற்காக ஒலிக்கும் குரல் சித் ஸ்ரீராம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:47, 45 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடரும் பாடல் சூரரை போற்று படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார், ஹரீஷ், சிவராம் கிருஷ்ணன் பாடியது.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: திரைக்கோணத்தில் நிறைவாக சைக்கோ படத்திற்காக ஒலிக்கும் குரல் சித் ஸ்ரீராம்.

9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக பரமாத்முடு தியாகராஜர் கீர்த்தனை, வாகதீஸ்வரி ராகம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரஞ்சனி நிரஞ்சனி ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல், ரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

நேர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெரும்பேர் டி ஆர் சேத்துராமன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்பிக்கெட்டவர் எவரையா, பாபநாசம் சிவன் பாடல், ஹிந்தோலம் ராகம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சிக்கு நிறைவாக என்ன கவி பாடினாலும் என தொடங்கும் ஆணையம்பட்டி ஆதிசேஷையர் இயற்றிய பாடல் நீலமணி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர். அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன்

0: விழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:47:50. சுகுமன ராகங்களில் அடுத்து பொது மனிதன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ்பிபி சரண், சித்ரா. அடுத்து சாமி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் சித்ரா குழுவினர்.

நேரம் 11:20. 15 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து தித்திக்குதே படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், உன்னிகிருஷ்ணன், சாதனா சர்கம்.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு குரல் அமுதம் கேட்கலாம்.

துணையற்ற ஒருவனுக்கு இரண்டு பகை வந்தால் அவற்றுள் ஏற்ற ஒரு பகையை பிரித்து தனக்கு இனிய துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குறள் எண் 875 அதிகாரம் பகை திறம் தெரி.

0: துணையற்ற ஒருவனுக்கு இரண்டு பகை வந்தால் அவற்றுள் ஏற்ற ஒரு பகையை பிரித்து தனக்கு இனிய துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குறள் எண் 875 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் வசுந்தரா ராஜகோபால் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கல்யாணி சங்கர் அவர்கள் வயலின், PBV கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஷ்லேஷன் டெல்லி அஞ்சல். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம், ஓலையில் உறங்கும் வரலாறு, எஸ் உத்ரா வழங்கும் உரை. தொடர்ந்து மயக்கத்தை மறுப்போம், மனிதத்தை காப்போம், சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நாளை முன்னிட்டு வி காவ்யா வழங்கும் உரை. ஊமை எதிரி சிறுநீரக பாதிப்பு உரை வழங்குபவர் எம் மும்தாஜ். இவை யாவும் 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சிகள். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 மேற்கத்திய இசை. 11:10 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 12:03. தொடர்வது

0: கண்ணன் என் காதலன் படத்திற்காக ஒலித்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. தொடரும் பாடலை கேட்கும் முன்
1: ஜன் ஜன் கா ரக்கே தியான் டிபி முக்த் பாரத் அபியான், ஜன் ஜன் கா ரக்கே தியான் டிபி முக்த் பாரத் அபியான்.
2: நிக்ஷய மித்ர தோ ஹம் சப் கா சாத் நிபாதே. டிபி ரோகி வ பரிஜன் கோ போஷன், ஜாஞ்ச், இலாஜ் ஆர் ஆஜீவிகா சம்பந்தி சஹாயதா பஹுஞ்சாதே. ஜப் மில் ஜாயேகா சப்கோ அப்னா நிக்ஷய மித்ர தயார், தப் பக்கி ஹோ ஜாயேகி ஹமாரி ஜி ஆர் டிபி கி ஹார்.
3: நிக்ஷய மித்ர இஸ் அபியான் நே எக் படே சேலஞ்ச் சே நிபட்னே மே டிபி கே மரீஜோ கி பஹுத் மதத் கி ஹை. ஆப்கோ ஜான்கர் ஹைரானி ஹோகி, ஹமாரே தேஷ் மே 10-12 சால் கே பச்சே பி நிக்ஷய மித்ர பன்கர் டிபி கே கிலாப் லடாய் கோ ஆகே படா ரஹே.
2: அதிக ஜானகாரி கே லியே நஸ்தீகி ஆயுஷ்மான் ஆரோக்ய மந்திர் ஜாயே. ஸ்வாஸ்த்ய ஏவம் பரிவார் கல்யாண் மந்த்ராலய த்வாரா ஜன்ஹித் மே ஜாரி.
0: திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி. படம் ரகசிய போலீஸ் 115.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: திரைக்கோணத்தில் தொடர்ந்து தாமரை நெஞ்சம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். பி. சுசீலா, ஷோபா.

காலத்தை வென்று நிற்கும் பாடல்கள் ஒலி உலா வந்து கொண்டிருக்கும் நேரம் 12:22:18 வழங்கி கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம் கோல்டு. தொடர்ந்து சாந்தி நிலையம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் பி. சுசீலா குழுவினர்.

0: పూరణన్ కుప్పంలో 407కు పైగా పురాతనమైన చారిత్రాత్మక ముళ్యన్ కుళం చెరువును పునరుద్ధరించి ప్రారంభించారు. తావలకుప్పం సమీపంలో ఉన్న ఈ 2 ఎకరాల చెరువు పల్లవుల కాలం నాటిదని నమ్ముతారు. ఇది గ్రామానికి తాగునీటి సాగునీటి వనరుగా ఉపయోగపడింది. ఇందులో సహజ ఊటల ద్వారా నిండిన 4 బావులు కూడా ఉన్నాయి. గతేడాది ఏప్రిల్లో ప్రారంభమైన పునరుద్ధరణ పనులను పూరణన్ కుప్పం నివాసితుల భాగస్వామ్యంతో ధనసుందరం బాల్ చారిటబుల్ ట్రస్ట్ సమన్వయం చేసింది. నిన్న లండన్లో యూకే విదేశాంగ మంత్రి పీటర్ కైల్తో అర్థవంతమైన చర్చలు జరిపినట్లు కేంద్ర వాణిజ్య పరిశ్రమల శాఖ మంత్రి పీయూష్ గోయల్ తెలిపారు. భారత్ యూకే ఆర్థిక వాణిజ్య సహకారాన్ని మరింత పెంపొందించేందుకు వారు కొత్త అవకాశాలను అన్వేషించినట్లు పేర్కొన్నారు. ఆకాశవాణి వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. అంతర్జాతీయ మాదక ద్రవ్యాల దుర్వినియోగం, అక్రమ రవాణా, వ్యతిరేక దినోత్సవం సందర్భంగా నషాముక్త్ భారత్ను నిర్మించేందుకు సామూహికంగా కృషి చేయాలని ఉపరాష్ట్రపతి సిపి రాధాకృష్ణన్ ప్రజలకు పిలుపునిచ్చారు. ప్రపంచవ్యాప్తంగా ఉన్న మాదక ద్రవ్యాల దుర్వినియోగ సమస్యపై భారత్ బలమైన పోరాటం చేసిందని కేంద్ర హోంమంత్రి అమిత్ షా అన్నారు. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ తన మనస్సులోని ఆలోచనలను దేశ విదేశాల ప్రజలతో పంచుకునే మన్ కీ బాత్ ప్రసంగం ఈ నెల 28 ఉదయం 11 గంటలకు ఆకాశవాణిలో ప్రసారమవుతుంది. ఈరోజు దేశవ్యాప్తంగా మొహర్రంను అత్యంత భక్తి శ్రద్ధలతో జరుపుకుంటున్నారు. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి ప్రాంతీయ వార్తల్లో కలుద్దాం.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் ஆக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள்

0: அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில், இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும், போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும், போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ, நண்பர்களின் அழுத்தத்தினாலோ, மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கவுள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்றுப் பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோட தராங்கிறது கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னு அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன் கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி கிரைண்டர், லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து
0: வலுவான நம்பிக்கை மிகுந்த

0: விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான இரண்டாவது பாக்ஸ் சிலிக்கா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் டியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட். மெல்லிசை துவக்கமாக லதா ராஜு பாடியுள்ள பாடல்.

இசை மலரில் இன்று எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் அக்ஷய்ராம் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பிரக்கல நிலபடி தியாகராஜர் கீர்த்தனை, கரகர பிரியா ராகம், மிஸ்ர சாப்புத்தாளம்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வசுந்தரா ராஜகோபால் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கல்யாணி சங்கர் அவர்கள் வயலின், PBV கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் மிருதங்கம்.

அங்கம் ஒரு தங்கக்குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் விதட்டேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணும்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 2:45.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11:00.
0: திரைக்காணத்தின் அடுத்த பாடல் நிழல்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார்.

சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகாணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒலிக்கும் அடுத்த பாடல் கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து மனு சுஜாதா பாடியிருப்பது.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை மனோஜ் சிங் ராணா. ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா ஹஸ் கால் ஃபார் யுனைடெட் வார் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ், சேயிங் தி ட்ரக் மெனஸ் த்ரெட்டன்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி, சோஷியல் ஸ்டெபிலிட்டி, இக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தி ஃபியூச்சர் ஆஃப் தி யூத் அண்ட் தி கண்ட்ரி. ஹி அர்ஜ் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், தி யூத் அண்ட் தி மதர்ஸ் டு

0: கட்டுப்பாடு, கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்பாடு. பாரதிய சேனா.
1: தேனி நேரம் நிறைவு பெற்றது. சில நொடிகளில் நிகழ்ச்சிகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: Welcome to Employment News, your ultimate gateway to career success. I am Lucy Gabriel and I'm here to guide you through the latest job vacancies across various sectors and government recruitment updates to help you navigate the competitive job market. We begin with
3: Satish

0: This was the first recorded song, and Gauhar embraced the new technology with remarkable confidence.
1: और श्रोताओं अब इजाजत दीजिए सरफिरोजी और मनोज को परिक्रमा कार्यक्रम यहीं समाप्त करने की नमस्कार
2: நேரம் 5 மணி ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் வசந்தரா ராஜகோபால் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கல்யாணி சங்கர் அவர்கள் வயலின், பி பி வி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் மிருதங்கம். முதலில் ஜெய ஜெய ஜெய ஜானகி என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர்நாமா, நாட்டை ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் வசந்தரா ராஜகோபால் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கல்யாணி சங்கர் அவர்கள் வயலின், பிபிவி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஹிரண்மயம் லக்ஷ்மியம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, லலிதா ராகம், ரூபக தாளம்.

நிறைவாக கண்டேன் என் கண்மணியே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் குறிஞ்சி ராகம் ஆதிதாளம் திஸ்ர நடை.

0: லிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:30 திரை கானம், 9 மணிக்கு அரங்கிசை. நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மலை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் யோகா அபியாசம், ரசகுலிகளு ஆகியன. நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை காணும், 12:50 மில்லிசை. பகல் 1:10 தஞ்சாவூர் ஜெயந்தி ஜானகிராமன் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ ஐயப்பன் சரித்திரம் இசை பேருரை கேட்கலாம். 2:30 திரை காணும், 3 மணிக்கு கன்னட நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 7:10 திரை காணும், 7:50 செய்தி கதம்பம், 8:10 நாடகம். பழமைக்கு பல்லாண்டு, எழுதியவர் எஸ்ஆர்ஜி சுந்தரம் அவர்கள், நடிப்பு கே நேதாஜி, எஸ் நம்பிராஜன், எஸ் ராமகிருஷ்ணன், ஆர் என் பாலதாசன், சுகுணேஸ்வரன், டி சாந்தி, எஸ் தமிழரசி ஆகியோர், அமைப்பு சங்கர்ஜி. 8:40 திரை காணும், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் சயின்ஸ் மேகசின், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரை காணும். இதுவரை எமது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு
0: தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களை நீ கேட்கலாம்,

புகைச்சுவடியில் உறங்கும் வரலாறு. நான் உத்ரா, உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் பயின்று வரும் தமிழ் மாணவி. சிந்தனைகளை சிறகடிக்கவும் இந்த இனிய இடத்தில் என் பேச்சை கேட்க வந்த நேயர்களுக்கும் என்னை ஈன்ற தமிழ் அன்னைக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓலை

ஓலைச்சுவடி என்றால் என்ன? ஓலைச்சுவடி என்பது பழங்காலத்தில் பனை ஓலையில் எழுதி பாதுகாத்து வைத்த நூல் அல்லது ஆவணம் ஆகும். தமிழர்கள் கல்வி, இலக்கியம், மருத்துவம், ஜோதிடம் போன்ற பல அறிவுகள் ஓலை சுவடிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவை எந்த காலத்திலிருந்து தொடங்கப்பெற்றது என்றால், கிமுவிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரையில் நீட்டித்தது என்கிறார்கள். போதிலிருந்தே தமிழர்கள் ஓலைச்சுவடிகளை பயன்படுத்தியதாக கருதப்படுகின்றது. ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருந்த முதல் வடிவ தமிழ் இலக்கண நூலாக பொதுவாக தொல்காப்பியம் கருதப்படுகிறது. பின்னர் திருக்குறள் உள்ளிட்ட பல செம்மொழி நூல்களும் ஓலைச்சுவடிகளில் பரவி மற்றும் தொகுக்கப்பட்டன. ஓலைச்சுவடியில் இருந்து தொகுப்பதெல்லாம் சரிதான். முதலில் ஓலைச்சுவடியில் எவ்வாறு எழுதப்படுகிறார்கள் என்று காண்போம். ஓலைச்சுவடியில் எழுதுவதற்கான முக்கியமான பொருட்கள் இரண்டே தான். ஓலைச்சுவடியும் கூர்மையான ஆணியும். முன்னோர்கள் எப்படி ஓலையை தேர்ந்தெடுத்தனர் என்று பார்ப்போம். முதலில் ஓலையை பதப்படுத்தினார்கள். பதப்படுத்தினால்தான் அதில் எழுத முடியுமாம். நன்றாக முதிர்ந்த பனை ஓலைகளை தேர்ந்தெடுத்து வெட்டப்பட்டு அதனை வெயிலில் உலர்த்தினர். அடுத்து ஓலைகளை மஞ்சள் கலந்த நீரில் அல்லது மூலிகை கஷாயத்தில் வேக வைத்து பூச்சி பிடிக்காமல் பாதுகாப்பர். அதனை உலர்த்திவிட்டு அடுத்து கல் அல்லது சிப்பியால் தேய்த்து சமமாக வெட்டுவார்கள். அடுத்து நடுவிலேயோ ஓரத்திலேயோ ஓலைகளை துளையிட்டு நூலால் கட்டி ஒரு தொகுப்பாக அமைப்பர். கடைசியில் எழுத்துக்கள் எழுத்தாணி மூலம் பொறிக்கப்படுது. எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பிறகு அதை மஞ்சளாலோ அல்லது கரி அல்லது மை தடவி பிறகு துடைத்தால் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் தெளிவாக தெரியுமாம். இதுதான் எழுத்துக்கள் ஓலையில் பதியும் முன் செய்யப்படும் செயல்களாகும். இப்போது பதிப்பு செம்மல், அவரை பற்றி அறியலாம். உவே சாமிநாதர் அவர்கள் பதிப்பு செம்மல் என்று அழைக்கப்பட்டார். தமிழில் முதன் முதலில் ஓலைச்சுவடியை நூலாக பதிப்பித்தவர் உவே சாமிநாதர் ஆவார். பதிப்பிக்கப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. 1887 இந்நூலை பதித்துள்ளார். ஓலைச்சுவடிகளிலிருந்து சங்க தமிழ் பாடல்களை தேடி பிழை திருத்தி அச்சு புத்தகமாக வெளியிட்டதால் இவர் பதிப்பு செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். சங்க ஓலைகள். சங்க காலத்தில் ஓலைகள் பற்றிய நேரடி சான்றுகள் குறைவாக இருப்பினும் இலக்கிய சான்றுகள் அவை இறந்ததற்கான உண்மையை வெளிக்கொண்டு வருகிறது. இப்பொழுதெல்லாம் நாம் எப்படி இருக்கிறோம்? நம் ஊரில் நோட்டு புத்தகங்கள் விற்க எப்படி கடைகள் இருக்கிறதோ அதே போலதான் அப்பொழுதும் ஓலைச்சுவடிகளை விற்பதற்கான கடைகள் நாலங்காடிகளில் இருந்ததாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஓலைச்சுவடியின் வருகையிலே நம் தமிழ் மொழி செம்மையடைந்தது என்றும் குறிப்பிடலாம். பிற்காலத்தில் நாம் இயற்றிய புகைவாந்தவர்களின் சிலைகளில் கையிலும் இதனை காணலாம். ஓலைச்சுவடி வைத்திருக்கும் தொல்காப்பியர், திருவள்ளுவர், ஔவையார், இளங்கோவடிகள் போன்றவர்களின் சிலைகளில் அமைந்திருக்கும் கைகளில் ஓலைச்சுவடிகளை வைத்திருப்பதும் நாம் காணலாம். எனவே 1000 ஆண்டுக்கு பழைய ஓலைச்சுவடி கிடைத்துள்ளது என்ற செய்தியை அறிகிறோம் என்றால் அவை 2-3 முறை பதிப்பெடுக்கப்பட்ட சுவடி. ஆனால் அமைய பெற்ற செய்தி மட்டும் அவ்வளவு பழமையானது என்று உறுதி கொள்ளலாம். அச்சு தொழில்நுட்பங்கள் உலகிற்கு வந்தது 15ஆம் நூற்றாண்டுகளில்தான். ஆனால் நம் தமிழர்கள் அச்சு தொழில் என்ற ஒரு வேர் தோன்றுவதற்கு முன்பே கல்வி, இலக்கியம், மருத்துவம், ஜோதிடம், சமயம், அரசாணைகள் போன்றவற்றை ஓலைச்சுவடிகளில் பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். தமிழரின் அறிவு மரபை பின்வந்த தலைமுறைகளுக்கு எடுத்து சென்ற போது பொக்கிஷமாக ஓலைச்சுவடிகள் விளங்குகின்றன. இப்பொழுது இங்கு தமிழ்நாட்டில் எப்படி இவை பாதுகாக்கப்படுகின்றன என்பதை காண்போம். முதல் முதலாக ஏற்கனவே கூறியது போல் புகை வாழ்ந்த நூலகமான முதல் நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம். இந்நூலகத்தில் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மராத்தி போன்ற மொழிகளில் அரிய ஓலைச்சுவடிகள் உள்ளதாம். இரண்டாவதாக உவே சாமிநாதர் நூல் நிலையம். இந்நூலகத்தில் தமிழ் தாத்தா மற்றும் பதிப்பு செம்மல் என்றெல்லாம் அழைக்கப்படும் உவே சாமிநாதர் அவர்கள் சேகரிக்கப்பட்ட பல பழமையான ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறதாம். மூன்றாவதாக அரசினர் கீதிசை சுவடின் நூலகம். இந்நூலகத்தில் 1000கணக்கான தமிழ் மற்றும் பிறமொழி ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறதாம். நான்காவதாக தமிழ் பல்கலைக்கழகம். இங்கு ஓலைச்சுவடிகளை ஆய்வு செய்து டிஜிட்டல் வடிவில் பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறதாம். டிஜிட்டல் வடிவில் ஓலைச்சுவடிகளா? அப்படியென்றால் தமிழக அரசால் இயற்றப்பட்டு வரும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் வடிவிலும் இணையத்திலும் வெளியிட்டுள்ளனர். இவை மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் மிகவும் பயன்பாடாக உள்ளது. இன்றைய டிஜிட்டல் காலத்தில் ஓலைச்சுவடிகளையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது ஒரு முக்கியமான கடமையாகும். என

ஓலைச்சுவடிகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பதிலிருந்து அவை மன்னர் காலத்தில் எப்படியெல்லாம் புகையடைந்திருக்கிறது என்பதை வரை அறிந்தோம். இப்பொழுது இணையத்தில் ஓலைச்சுவடிகள் என்பது ஒரு நன்மையூட்டும் செய்தியாகவும் அமைகிறது. இன்றும் நம்மை சுற்றியுள்ள பதிப்பகங்களில் ஓலைச்சுவடி வடிவில் திருக்குறளை விற்க செய்வது குழந்தைகளுக்கு ஒரு தூண்டுதலாகவே உள்ளது. குறள் வடிவில் ஓலைச்சுவடிகள் அமைய பெற்றிருக்கிறது. இது நம் குழந்தைகளுக்கு மரபையும் வாழ்வையும் அறிவதற்கு மிகவும் நன்மையாக உள்ளது. நன்றி.

0: அடுத்ததாக, மயக்கத்தை மறுப்போம், மனிதத்தை காப்போம். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நாளை முன்னிட்டு வி. காவ்யா வழங்கும் உரை.
1: கேட்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி. காவ்யா. நான் இன்று பேச போகும் தலைப்பு போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26 உலகம் முழுவதும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. இதன் நோக்கம், போதைப்பொருளால் மனிதர்களின் உடல், மனம், குடும்பம் மற்றும் சமூகம் சந்திக்கும் ஆபத்துகளை மக்களிடம் எடுத்துரைப்பதும், அதனை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துவதாகும். இன்றைய உலகில் அறிவியல் வளர்ச்சி அதிகரித்தாலும் மனித சமூகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று போதைப்பொருள் பழக்கம். ஒரு காலத்தில் சில பகுதிகளுக்கு மட்டுமே இருந்த இந்த பிரச்சனை இன்று கிராமம் முதல் மாநகரம் வரை பரவி வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு முறை முயற்சி பண்ணி பார்ப்போம் என்று ஆரம்பிக்கும் பழக்கம் பின்னர் வாழ்க்கையே அழிக்கும் அளவுக்கு மனிதனை அடிமையாக்கி விடுகிறது. போதைப்பொருள் என்றால் என்ன? மனிதனின் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதித்து செயல்திறனை மாற்றக்கூடிய வேதிப்பொருட்களே போதைப்பொருட்கள். உதாரணமாக ஹெராயின், கொக்கைன், அபின், எல்எஸ்டி போன்ற மயக்க மருந்துகள், சில மாத்திரைகள் மற்றும் ஊசிகள், அதிக அளவில் பயன்படுத்தும் மதுபானம் மற்றும் புகையிலை, இவை அனைத்தும் உடலின் இயல்பான செயல்பாட்டை பாதிக்கின்றன. அறிவியல் பார்வையில் போதைப்பொருள் நம்முடைய மூளையில் டோபமைன் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இது மகிழ்ச்சி, உற்சாகம் போன்ற உணர்வுகளை உருவாக்குகிறது. போதைப்பொருள் எடுத்துக்கொள்ளும் போது மூளையில் டோபமின் அளவு திடீரென அதிகரிக்கிறது. அதனால் சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் மனிதனுக்கு ஒரு போலியான மகிழ்ச்சி உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தும் போது மூளை அதன் இயல்பான செயல்பாட்டை இழக்கிறது. நினைவாற்றல் குறைகிறது, கவனக்குறைவு ஏற்படுகிறது, மன அழுத்தம் அதிகரிக்கிறது, கோபம், பதட்டம், மனசோர்வு போன்றவை தோன்றுகின்றன. அதாவது, ஆரம்பத்தில் மகிழ்ச்சி தருவது போல தோன்றும் போதைப்பொருள் பின்னர் மூளையையே கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. இளைஞர்கள் ஏன் இதில் சிக்குகிறார்கள்? பல காரணங்கள் உள்ளன. முதலில், நண்பர்கள் அழுத்தம், ஒரு முறை ட்ரை பண்ணு என்ற நண்பர்களின் தூண்டுதல். 2, மன அழுத்தம், படிப்பு, வேலை, குடும்ப பிரச்சனைகள் போன்ற காரணங்களால் சிலர் போதைக்கு அடிமையாகிறார். சமூக ஊடக தாக்கம், சினிமா, இணையம் போன்றவற்றில் தவறான காட்சிகள் இளைஞர்களை ஈர்க்கின்றன. ஆர்வம், எப்படி இருக்கும் என்ற வெறும் ஆர்வமும் ஆபத்தாக மாறுகிறது. உடல்நல பாதிப்புகள், போதைப்பொருள் மனித உடலின் பல உறுப்புகளை பாதிக்கின்றன. மூளை, நினைவாற்றல் குறைவு, முடிவெடுக்கும் திறன் பாதிப்பு, மனநிலை மாற்றம், இதயம், இதய துடிப்பு அதிகரிப்பு, இரத்த அழுத்தம் உயரும், நுரையீரல் சுவாச பிரச்சனைகள், புற்றுநோய் அபாயம், கல்லீரல் செயலிழப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் பலவீனம், நோய்கள் விரைவில் தாக்குதல், மனநல பாதிப்புகள். போதைப்பொருள் உடலை மட்டுமல்ல மனதையும் பாதிக்கிறது. மனச்சோர்வு, பயம், தனிமை உணர்வு, தற்கொலை எண்ணங்கள், சமூகத்திலிருந்து விலகுதல், சில நேரங்களில் மனிதன் தன் குடும்பத்தையே அடையாளம் காண முடியாத நிலைக்கும் சென்று விடுகிறார்கள். குடும்பத்தின் மீது தாக்கம், ஒருவர் போதைக்கு அடிமையானால் பாதிக்கப்படுவது அவர் மட்டுமல்ல, குடும்பத்தில் சண்டைகள், பொருளாதார பிரச்சனைகள், குழந்தைகளின் கல்வி பாதிப்பு, பெற்றோர்களின் மனவேதனை, குடும்ப உறவுகள் சிதைவு. ஒரு மனிதனின் பழக்கம் முழு குடும்பத்தின் அமைதியையே கெடுக்கிறது. சமூக பாதிப்புகள், போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிக்கும் போது சமூகத்தில் திருட்டு, வன்முறை, சாலை விபத்துகள், குற்ற செயல்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இதனால் நாட்டின் வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது. சட்டவிரோத கடத்தல், போதைப்பொருள் விற்பனை என்பது உலகளவில் மிகப்பெரிய சட்டவிரோத வணிகங்களில் ஒன்று. குற்றக்குழுக்கள் இரகசியமாக தயாரித்து நாடுகள் கடந்து கடத்தி இளைஞர்களை இலக்காக வைத்து விற்பனை செய்கின்றன. இதனால் அரசுகள் மற்றும் காவல்துறைகள் மிகுந்த சவால்களை எதிர்கொள்கின்றன. இந்தியாவில் போதைப்பொருளுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் உள்ளன. குறிப்பாக NTPS Act என்ற சட்டம் மூலம் போதைப்பொருள் தயாரித்தல், விற்பனை

0: சேமித்தல், கடத்தல் போன்றவற்றிற்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. விழிப்புணர்வின் அவசியம். போதைப்பொருளை ஒழிக்க முக்கியமான ஆயுதம் விழிப்புணர்வு. குடும்பம், பள்ளி, கல்லூரி, சமூகம் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிட வேண்டும். அவர்களின் நண்பர்கள் மற்றும் பழக்கங்களை கவனிக்க வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்க வேண்டும். நண்பர்கள் தவறான பழக்கத்திலிருந்து நண்பர்களை காப்பாற்ற வேண்டும். போதைக்கு அடிமையானவர்களை எப்படி அணுக வேண்டும்? அவர்களை வெறுக்கக்கூடாது. அவர்களுக்கு உதவி தேவை. அன்பாக பேச வேண்டும். மருத்துவ ஆலோசனை பெற உதவி செய்ய வேண்டும். மறுவாழ்வு மையங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். பலர் சரியான சிகிச்சை மற்றும் ஆதரவால் மீண்டும் நல்வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கிறார்கள். அறிவியல் மற்றும் மறுவாழ்வு. இப்போது மருத்துவ உலகில் பல சிகிச்சை முறைகள் உள்ளன. கவுன்சிலிங், பிஹேவியர் தெரப்பி, மென்டல் ஹெல்த் சப்போர்ட் மூலம் ஒருவரை மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர முடிகிறது. மனித மூளை ஒரு அளவுக்கு தன்னை மீண்டும் சீரமைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது என்று நரம்பியல் அறிவியல் கூறுகிறது. அதனால் சரியான நேரத்தில் உதவி கிடைத்தால் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அன்பான இளைஞர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற தற்காலிக மகிழ்ச்சி தேவையில்லை. உங்கள் கனவுகள், திறமைகள், குடும்பத்தின் நம்பிக்கை இவையே உங்கள் உண்மையான பலம். நோ என்று சொல்லும் தைரியம் ஒரு பெரிய சாதனை. ஒரு தவறான முடிவு வாழ்க்கையை அழிக்கலாம். ஒரு சரியான முடிவு வாழ்க்கையை உயர்த்தலாம். இன்றைய காலத்தில் ஸ்டைல், ட்ரெண்ட், கூல் என்ற பெயரில் சில தவறான பழக்கங்கள் இளைஞர்களிடம் சாதாரணமாக காட்டப்படுகின்றன. குறிப்பாக சமூக ஊடகங்களில் சிலர் போதைப் பொருள் பயன்படுத்துவதை பெருமையாக காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையில் அது பெருமை அல்ல. அது வாழ்க்கையை மெதுவாக அழிக்கும் ஒரு விஷம். ஒரு மரத்தை வெளியில் பார்த்தால் பசுமையாக இருக்கும். ஆனால் அதன் வேரை பூச்சி அரித்து கொண்டிருக்கும். ஒரு நாள் அது முழுவதும் சரிந்து விழும். அதுபோல போதைப் பொருள் மனிதனை வெளியே சாதாரணமாக காட்டினாலும் உள்ளிருந்து உடலையும் மனதையும் மெதுவாக சிதைத்து விடுகிறது. மாணவர்களின் எதிர்காலம். இன்று பல மாணவர்கள் மிகுந்த திறமையுடன் இருக்கிறார்கள். அறிவியல், விளையாட்டு, கலை, தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலும் இளைஞர்கள் சாதித்து வருகின்றனர். ஆனால் போதைப் பொருள் பழக்கம் வந்துவிட்டால் கவனம் குறையும், படிப்பில் ஆர்வம் குறையும், நினைவாற்றல் பாதிக்கும், இலக்குகள் மறந்து போகும். ஒரு மாணவனின் கனவு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் எதிர்காலமே பாதிக்கப்படுகிறது. விளையாட்டு வீரர்கள் மற்றும் போதைப்பொருள் விளையாட்டு துறையிலும் போதைப்பொருள் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. சிலர் உடல் திறனை அதிகரிக்க டோப்பிங் மருந்துகளை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் அறிவியல் என்ன சொல்கிறது? அந்த மருந்துகள் இதயத்தை பாதிக்கும், ஹார்மோன் சமநிலையை கெடுக்கும், உடல் உறுப்புகளை பலவீனப்படுத்தும். மேலும் விளையாட்டு விதிமுறைகளுக்கு எதிரானதால் வீரர்கள் தடை செய்யப்பட்டு வாழ்க்கை முழுவதும் வாய்ப்புகளை இழக்க நேரிடுகிறது. நல்ல பழக்கங்கள் சிறந்த மாற்று. போதைப் பொருளிலிருந்து தப்பிக்க சிறந்த வழி நல்ல செயல்களில் ஈடுபடுவது. உதாரணமாக தினசரி உடற்பயிற்சி, யோகா மற்றும் தியானம், இசை கேட்பது, புத்தகம் படித்தல், விளையாட்டு, நண்பர்களுடன் நல்ல உரையாடல், இவை அனைத்தும் மன அழுத்தத்தை குறைக்க அறிவியல் ரீதியாக உதவுகின்றன. உடல் பயிற்சி செய்யும் போது கூட மூளையில் என்டார்ஃபின் என்ற இயற்கை மகிழ்ச்சி வேதிப்பொருள் சுரக்கிறது. இது மனதை அமைதியாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. சமூகத்தின் பொறுப்பு. போதைப் பொருள் எதிர்க்க காவல்துறை மற்றும் போதாது, ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. நாம் சந்தேகமான செயல்களை புகார் செய்ய வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இளைஞர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு அன்பான பெற்றோர் ஒருவரின் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கது. சில நிமிட மயக்கத்திற்காக அதை இழக்கக்கூடாது. நம் உடல் ஒரு இயந்திரம் அல்ல, அது இயற்கை, நமக்கு கொடுத்த அரிய பரிசு. அதை பாதுகாப்பது நமது கடமை. இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் நல்ல முடிவுகள் நாம் நாளைய ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும். போதையை எதிர்ப்பும், புதிய தலைமுறையை பாதுகாப்பும், ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.
1: அடுத்த ஊமை எதிரி சிறுநீரக பாதிப்பு உரை வழங்குபவர் எம் மும்தாஜ்.
2: வணக்கம் நேயர்களே, என் பெயர் எம் மும்தாஜ் ஜஸ்மின். இன்றைக்கு நாம பேசவிருக்கும் தலைப்பு நம் உடலின் மிக அமைதியான ஆனால் மிக முக்கியமான ஒரு பகுதியை நோக்கியது. இது ஒரு சாதாரண தலைப்பு இல்ல. நம்மில் பலர் கவனிக்காமல் விடுற, ஆனால் பல குடும்பங்களின் வாழ்க்கையை அமைதியாக மாற்றி கொண்டிருக்கும் ஒரு விஷயம். நம்ம உடம்பு ஒரு அற்புதமான இயந்திரம் நேயர்களே. நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் வாங்க. ஏன்னு சொல்றேன், நம்ம இதயம் ஒரு நொடியும் ஓயாமல் துடிக்கிறது. நுரையீரல் ஒவ்வொரு மூச்சையும் உயிராக்குகிறது. மூளை ஒவ்வொரு எண்ணத்தையும் இயக்குகிறது. கண்கள் இந்த உலகத்தை பல கோணங்களில் காட்டுகிறது. கல்லீரல் உடம்பை சுத்தப்படுத்துகிறது. மேலும் இப்படி ஒவ்வொரு உறுப்பும் நமக்காக தினமும் அமைதியான வேலையை செய்து வருகிறது. ஆனால் இந்த

உறுப்புகளுக்கும் நம்ம அதிகமா கவனிக்காத ஒரு உறுப்பு இருக்கு. அது வழி வந்தாலும் ஆரம்பத்துல பெருசா சொல்லாது. அது பாதிக்கப்படும் போது உடம்பை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அதனாலதான் இதை பலர் ஊமை எதிரின்னு சொல்றாங்க. நம்ம உடலின் அமைதியான காவலாளி நம்ம ரத்தத்தை தினமும் சுத்தம் செய்வது, நம்ம உடலின் நீர் சமநிலையை காக்குறதுமாக இருக்கும் அந்த அற்புதமான உறுப்பு சிறுநீரகம். ஆமாங்க, இன்னைக்கு நான் உங்களுக்காக பேச கொண்டு வந்துள்ள தலைப்பு ஊமை எதிரி சிறுநீரக பாதிப்பும் நாம் செய்ய வேண்டிய போரும். சிறுநீரகம் நம்ம உடம்புல சின்ன உறுப்புன்னு நம்ம நினைக்கலாம், ஆனா அது செய்யற வேலை பெருசு. ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் எப்படி நமது வீட்டு கழிவுகளை தினந்தோறும் சுத்தம் செய்து நமது வீட்டை சுத்தம் செய்வதன் மூலம் நமது உயிரை காக்கிறார்களோ, அதே போல நம்ம உடம்புல ஓடிக்கொண்டிருக்கும் ரத்தத்தை தினமும் சுத்தம் செய்து தேவையில்லாத கழிவுகளையும் அதிகப்படியான நீரையும் வெளியேற்றுவது இந்த சிறுநீரகம் தான். அது மட்டுமில்ல, உடலின் நீரளவு, உப்பு அளவு, இரத்த அழுத்தம், எலும்பு ஆரோக்கியம் போன்றவற்றைகளையும் கட்டுப்படுத்துவதும் இதனுடைய வேலைதான். ஆனால் இந்த உறுப்புக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு. தனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது அது ஆரம்பத்திலேயே அல்லறி துடிப்பதில்லை. தன்னோட செயல் திறன்ல 60 விழுக்காடு முதல் 70 விழுக்காடு வரை இழக்கும் வரை எந்த ஒரு பெரிய அறிகுறியையும் வெளியே காட்டாது. அதனாலதான் இதனை ஊமை எதிரின்னு சொல்றாங்க. முதல்ல சிறுநீரகத்தோட வேலைப்பாடுகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். கழிவுகளை வெளியேற்றுதல். இரத்தத்தில் உள்ள தேவையற்ற நச்சுக்கள், யூரியா மற்றும் அதிகப்படியான உப்புகளை வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றுகிறது. நீர் சமநிலை. உடலில் உள்ள தண்ணீரின் அளவை சீராக வைக்கிறது. உடலில் நீர் குறையும் போது சிறுநீரின் அளவை குறைத்து நீர் அதிகமாக இருக்கும் போது அது வெளியேற்றுகிறது. இரத்த அழுத்தம் சீராக்கம். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த ரெனின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. சிவப்பு இரத்த அணுக்கள் உற்பத்தி. எலும்பு மஞ்சையில் சிவப்பு இரத்த அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் உற்பத்தி செய்ய தூண்டும் என்ற ஹார்மோனையும் உருவாக்குகிறது. அது மட்டுமில்லாமல் உடலின் pH அளவை, அதாவது அமிலக்கார நிலைகளை சரியாக பராமரிக்கிறது. இரண்டாவதாக சிறுநீரகத்தில் ஏற்படும் நோய்கள் மற்றும் பாதிப்புகள் என்னென்னலாம் என்று பார்ப்போம். அந்த பாதிப்பினால் வரக்கூடிய நோய்கள் என்னவென்றும் பார்ப்போம். முதலாவதாக சிறுநீரக கற்கள், அனைவரும் சொல்லக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ். உடலில் நீர்ச்சத்து குறையும் போது சிறுநீரில் உள்ள கால்சியம், ஆக்சலேட் போன்ற உப்புகள் ஒன்றிணைந்து படிகங்களாக மாறுகின்றன. இவை நாளாக நாளாக கற்களாக வளர்ந்து சிறுநீர் குழாயில் அடைப்பை ஏற்படுத்துகின்றன. இதன் மூலம் முக்கிய அறிகுறி கடுமையான முதுகு மற்றும் அடிவயிற்று வழி ஆகியவை ஏற்படும். இரண்டாவதாக சிறுநீரக தொற்று, கிட்னி இன்ஃபெக்ஷன். சுகாதார குறைபாடு காரணமாக பாக்டீரியாக்கள் சிறுநீர் குழாய் வழியாக சிறுநீரகத்திற்குள் நுழைந்து தொற்றை ஏற்படுத்துகின்றன. இதனால் கடுமையான காய்ச்சல், குளிர் மற்றும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். வடிகட்டி வீக்கம். சிறுநீரகத்தில் இரத்தத்தை வடிகட்டும் மிக நுண்ணிய வடிகட்டிகள் நெஃப்ரான்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி மாறுபாடுகளால் இந்த வடிகட்டிகள் வீக்கம் ஏற்படும் போது இரத்த அணுக்கள் சிறுநீர் வழியாக கசிய தொடங்கும். இதனால் சிறுநீர் சிவப்பு அல்லது பழுத்த நிறமாக மாறும். நான்காவது, புரத கசிவு நோய். வடிகட்டிகள் கடுமையாக பழுதடைவதால் உடலுக்கு தேவையான முக்கிய புரதங்கள், புரோட்டீன் சிறுநீரில் வீணா வெளியேறிவிடும். இதன் காரணமாக கணுக்கால், முகம் மற்றும் உடல் முழுவதும் அதிகப்படியான நீர் கோர்த்து வீக்கம் ஏற்படும். ஐந்தாவதாக திடீர் செயலழிப்பு, அதை ஏகேடின்னு சொல்வாங்க. கடுமையான விபத்து, நச்சு மாத்திரைகள், தீவிரமான கிருமி தொற்று அல்லது உடலில் நீர் சத்து முற்றிலும் குறைவது போன்ற காரணங்களால் திடீரென சில நாட்களிலேயே சிறுநீரகம் தன் வேலையை நிறுத்திவிடும். இதனால் கழிவுகள் மற்றும் நச்சுக்கள் வேகமாக தேங்கி சிறுநீரின் அளவு திடீரென குறையும் அல்லது முற்றிலும் நின்றுவிடும். அதே போல் கை கால் முகத்திலும் வீக்கம் ஏற்படும். ஆறாவதாக நாள்பட்ட சிறுநீரக நோய். கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக பல வருடங்களாக சிறுநீரகம் மெல்ல மெல்ல தன் செயல்பாட்டை இழக்கும் நிலை இதுவாகும். மெல்ல மெல்ல இதனுடைய செயல்பாட்டை இழந்து இதில் ஆரம்ப கட்டத்தில் அறிகுறிகள் பெரியதாக தெரியாது, ஆனா நாளாக தீவிர சோர்வு மற்றும் இரத்த சோகையை உண்டாக்கும், பின்னணியில் உயிரையும் எடுத்துவிடும். இறுதியாக இறுதி நிலை செயலிழப்பு, end-stage renal disease. இது சிறுநீரக பாதிப்பின் மிக தீவிரமான இறுதி நிலையாகும். இதில் சிறுநீரகம் 90 விழுக்காடுக்கும் மேல் முழுமையாக செயலிழந்து உடலின் நச்சுக்களை வெளியேற்ற முடியாமல் போகிறது. இந்த நிலைக்கு பிறகு நோயாளிகள் உயிர் வாழ டயாலிசிஸ் அல்லது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே ஒரே வழி. இதில் டயாலிசிஸ் என்பது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு சிகிச்சையாக உள்ளது. இப்போ இதுல ஏற்படும் நோய்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். என்னதான் ஒரு நோய்கள் இருந்தாலும் அதுக்கு தடுக்கிற முறைகள்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி என்னென்ன தடுக்கிற முறைகள் இருக்குது.

அப்படின்றத பார்ப்போம். சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள நாம் செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன். அனைவரும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள். போதுமான தண்ணீர் குடித்தல். தினமும் குறைந்தது 2.5 முதல் 3 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் எப்பொழுதும் தண்ணீர் அளவு குறையாமல் இருப்பதை நாம் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த கட்டுப்பாடு. நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அதை எப்போதும் சீராக வைத்திருக்க வேண்டும். அதிக அளவு இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் உள்ளவர்களுக்கு இது எளிதாக வரக்கூடிய நோயாகும். எனவே அவர்கள் தங்களுடைய சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த கட்டுப்பாடு, நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அதை எப்போதும் சீராக வைத்திருக்க வேண்டும். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு. உணவில் உப்பின் அளவு குறைக்க வேண்டும். துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. சுய மருத்துவம் தவிர்த்தல். மருத்துவரோட பரிந்துரையே இல்லாமல் எவ்வித மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக வலி நிவாரணிகள் போன்ற மாத்திரைகளை எந்த ஒரு மருத்துவர் அறிவுரையும் இல்லாமல் சாப்பிடக்கூடாது. உடற்பயிற்சி. தினமும் நடைப்பயிற்சி அல்லது எளிய உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். இதன் மூலம் உடல் எடையை சீராக வைத்திருக்கலாம், நோயிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளலாம். கடைசியாக புகை மற்றும் மது பழுக்கத்தை தவிர்த்தல். இவை சிறுநீரகத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை குறைக்கும் என்பதால் இவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது முழு உடல் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். மற்றும் இந்த நோயால் அவதிப்பட்டு வருபவர்களை அவர்களுக்கு தேவையான கேர் கொடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். இறுதியாக, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சிறுநீரகம் சீராக இருந்தால் மட்டும்தான் நீண்ட ஆயுளோடு வாழ முடியும். திடீரென வரும் ஏக்கேடி பாதிப்பாக இருந்தாலும் சரி, மெல்ல மெல்ல கொள்ளும் சீக்கேடி நோயாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலேயே கவனித்தால் எளிதாக வென்றுவிடலாம். நோய்களை எளிதாக நம்மால் வென்றுவிட முடியும். ஆரோக்கியமான உணவு, போதிய நீர்ச்சத்து மற்றும் சுய மருத்துவம் தவிர்த்தல் மூலமாக நம் சிறுநீரகத்தை காப்போம். வருமுன் காப்பதே அறிவுடைமை. வருமுன் காப்பதே அறிவுடைமை என்று கூறி என் தலைப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையா பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட்ட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு

0: மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலுதூக்கும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீராபாய் சானு தலைமையிலான இந்த அணியில் பிந்தியாராணி தேவி, ஹர்ஜீந்தர் கோர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கிளாஸ்கோவில் தொடங்குகிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்தின் பிரணவ் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட்கணக்கில் துருக்கியின் போரா செங்குல்லை வென்றார். புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டாங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் காஞ்சிபுரத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி, அரியலூர் மாவட்டத்தில் பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து பயனாளிகள் வழங்கும் கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. காஞ்சிபுரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் பேசுகையில்,
2: தமிழ்நாடு மத்திய அரசோட ஒரு கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சல பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லல. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும் அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்கோங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். ஸோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோ. ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, பிள்ளைங்க வரத்துக்கு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட தாக்கம், நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ள கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
1: அரியலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் மானிய உதவியுடன் பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பயனாளிகள் வழங்கும் கருத்துகள்.

0: இத்திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் அளவுள்ள மின்சார உற்பத்தி சேனல் சோலார் பேனலுடன் கூடிய மின் உற்பத்தி அலகை நான் நிறுவியுள்ளேன். இதில் குறிப்பாக நான் சோலார் இன்வெர்டருடன் ஹைபிரிட் இன்வெர்டர் என்ற லித்தியம் அயன் பேட்டரியும் சேர்த்து இணைத்துள்ளேன். இதனுக்கு அரசு மானியமாக ₹78,000 உடனடியாக என்னுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு 2 மாதமும் தோராயமாக 5,000 வரை மின்சார கட்டணம் செலுத்தி வந்த நான் இப்போது வெறும் ₹350 மட்டும் செலுத்தி நாட்டிற்கும் பலனளிக்கும் வகையில் எனக்கும் கட்டணத்தை குறைத்துள்ளதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: இத்திட்டத்தில் நமது பங்களிப்பு தொகையினை வங்கிகள் கடனாக வழங்குவது பெரும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார் ராஜா.
2: இந்த பிரதம மந்திரி சோலார் திட்டத்தில் எனக்கு 2025 கேள்விப்பட்டேன். செய்தித்தாள் விளம்பரத்தில் தான் நான் பார்த்தேன் இந்த விளம்பரத்தை. மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ₹3,500 நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. இந்த 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிடு மெத்தடு அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து நான் என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 கொடுத்தாங்க. நான் எப்போ லோன் அப்ளை பண்ணோம், லோன் அப்ளை பண்ணேன் 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 வந்துருச்சு. இப்போ நான் 3,500 போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி, கிரைண்டரு, லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன்.
3: சேலம் மாவட்டத்தில் சாமானிய சாதனையாளர்களை அலங்கரிக்கும் பத்ம விருதுகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜா ஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013 மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜா ஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருதினை வழங்கினார். விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலதாளம் முழங்க அவரை வரவேற்றதுடன் அனைவரும் பெருமிதம் பொங்க வாழ்த்து தெரிவித்தனர். சிற்பக்கலைக்கூடத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த ராஜா ஸ்தபதி, தன்னை போன்ற சாமானியர்களும் நாட்டின் உயரிய விருதினை பெறுவதற்கு காரணமாக இருந்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார்.
5: இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பு அம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது மத்திய அரசுக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் இதற்கு தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
4: நிழல் கலையான திரைப்பட கலையைப் போலவே நிஜ கலையான சிற்ப கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருது இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளது. மேலும் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் மாவட்டந்தோறும் திறமை வாய்ந்த இளைஞர்களை கலைஞர்களாக உருவாக்கும் என்கிறார் பத்மஸ்ரீ ராஜா ஸ்தபதி.
5: மத்திய அரசாங்கம் அருமையான இந்த சிற்பக்கலைத்துறைக்கு நிறைய ஸ்கீம்லாம் வச்சுருக்காங்க. அதில் விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கீமு. அதன் மூலம் இந்தியாவில் பல்வேறு பகுதியில் இந்த சிற்பக்கலைத்துறையை சார்ந்த சிறப்பு அம்சங்களை நினைவு கூர்ற வகையில் அதை பாதுகாக்கிறதுலையும் அது வளர்க்குறதுலையும் அரசாங்கம் எடுத்துக்கிட்ட முயற்சி அதை ஒவ்வொரு ஆர்டிசானும் அதாவது ஒவ்வொரு சிற்பக்கலைஞரும் அதை கண்டறிஞ்சு அதில் பயன்பெறணும். அதன் மூலம் இந்த கலையை வளர்க்குறதுலையும் பாதுகாக்கிறதுலையும் ரொம்ப தனி கவனம் செலுத்தி செய்யணும்னு இந்த நேரத்தில் சிற்பக்கலைஞர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.
3: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பக்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் அவரது பாடல்கள் நாட்டு மக்களிடையே தேசபக்தி மற்றும் பண்பாட்டு உணர்வை தட்டி எழுப்பியதாக தெரிவித்துள்ளார்.

0: அவரது இலக்கிய படைப்புகள் தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். மடகாஸ்கரின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அலைஸ் என் டிஆர்ஏ மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவது இளைஞர்களின் பொறுப்பாகும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி விமான நிலையத்தில் 2870 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய முனையத்தின் கட்டுமானப் பணிகளை மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தார். இந்த புதிய முனையத்தின் மூலம் ஆண்டுக்கு 60 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையில் 36 ரஃபேல் விமானங்களில் 32 மட்டுமே உள்ளதாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட போலியான காணொலி பதிவை பாகிஸ்தானைச் சேர்ந்த ஊடகங்கள் பரப்பி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய அரசு தொடர்பான ஏதேனும் சந்தேகங்களுக்கு உரிய தகவல்களை காண நேரிட்டால் factcheck@piib.gov.in என்ற இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம். முன்னதாக பாரதிய சேனா.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌரகி பஹச்சான் ஹே பாரதிய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹே பாரதிய சேனா, ஹர சங்கட் கா சமாதான் ஹே பாரதிய சேனா, பாரத் கா கௌரவ் ஹே ஸ்வாபிமான் ஹே பாரதிய சேனா.

பாரதிய சேனா கேட்டீர்கள். இனி திரைகாணம். திரைகாணத்தின் முதல் பாடல் சீதாராமம் படத்திற்காக ஹரிச்சரண் சிந்தூரி பாடியிருப்பது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 8:28. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் நீர்பறவை, படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் பொன்னியின் செல்வன் படத்திற்காக ரக்ஷிதா சுரேஷ் பாடியிருப்பது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்ட் 100.1 இனி கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக ஒலிக்கிறது நாளை நமதே திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: திரைக்கோணம் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: समाचार के साथ मैं मोहम्मद जुबैर। गृह मंत्री अमित शाह ने

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இரவின் மடியில் நிகழ்ச்சியில். துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். முதல் பாடலாக உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்.

0: ஒலிக்கிறது கோபால்ராவ் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.
1: குட்டிக்கு துட்டு ஓட்டியா இருக்கா? உனக்கு

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: இரவின் மடியில் ஒலிக்கிறது பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதலில் ஹரிகரன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 நேயர்கள் இனி கேட்பிருப்பது நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியில் ஒலிக்கேற்பது ராமன் தேடிய ராமனடி. திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

0: கேட்கலாம் மாட்டுக்காரன் வேலன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை. முதலில் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.
1: ஒரு பக்கம் பார்க்கிறார் ஒரு கண்ணே சா

என்ன சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ட்ரியோ ட்ரியோ ட்ரியோ ட்ரியோ.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்.

0: லட்சணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா பட்டைக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: தொடர்ந்து கேட்கலாம் எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல்களை. டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: ஆம் நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் வசந்த அழைப்புகள், உல்லாச பறவைகள், பொல்லாதவன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலி உலாவர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் வசந்த அழைப்புகள் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் மலேசிய வாசுதேவன், இஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:31. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சு மறப்பதிலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒழிக்கிறது உல்லாச பறவைகள் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

அடுத்து சாமோதம் சிந்தயாமி. சுத்த தன்யாசி ராகத்தில் அமைந்த சுவாதி திருநாள் சாகித்யம். மிஸ்டர் சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரிசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். தொடர்ந்து சரஸ்வதி ராகத்தில் அமைந்த கலைமகளே என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: அம்மையர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தின் நேரம் இப்பொழுது 5:11. நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது ஹரிதாஸ் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:29 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது திருநீலகண்டர் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.